அம் அக்காஷவரும் மறுவெஃபாவா மீஹும் அலுந் திருவணி திமன் ரஸ்கலாங்கே அதி எவரெங் இஸ்கொஃபாவா அமல் தக்காய் எவரெங்கே ஃபஹத் தூ கொஃபாதிய அசர்த திமன் ரஸ்கலாங்கே லீவமே அதி கொம்மெ கமெம்மெ பயாம் வெகிம்வா ஃபொத்திக்கா திமன் ரஸ்கலாங்கே ஹிமெனு வீமே.

வெலே தெம் மணி திக்ககும் தியபா மீஹும் ஹெத்தவி அவ்வாஹ் தெங் தெஜின்சுகே மீஹும் கம்கா எகலாங்கே தியபா மீஹும் லெவ்வி அதி எகலாங்கே தெனுவடு கதுமா எகுகா மெனுவி அங்ஹெனகு மாபட நுவே அதி நுவெஸ் விஹாமே அதி ஃபொதெக்கா காண்ட அழுவா ஃபாவா கொத்தும் மெனுவி உம்ரு திகு மீஹெக்கே உம்ரு திகுவெகென்னுதே அதி ஏனாகே உம்ரு குருவெகெம் வெஸ் நுமே தேமே அமகஷ்வரும் எகந்தகீ அல்லாஹ் தாதி ஃபசேஹகம்கே.

ஃபானிந்தார் குரவ்வாக்கம் கஷவரி உருவானத்தபாவே அகாய்புகா ரஹ்மான் வந்த ரஸ்கலாங்கிய பிர்வத்வா மீஹாஷே ஃபஹெ எமீஹாய ஃபாஃபுஸ்ஸுமாய் தீலதி தருமை ஹுரிகம்க உஃபாவிர் ஹபர் கலேஃபான் திவ்வாஷே.

இன்னமல் ஹம்ரு ராவாக்கம் கருவரி வல் மைசிறு ஹராது குடிவரசுக்காய் வல் அன் சோபு மேலாங்கி ஃபியவா அழுக்கங்கொங் எம் அச்ச குர்பான் கத்லும ஜஹாபா எம் நஹிஜத்துக்காய் வல் அசுலாம் புதுகு காரீம் ஃபாஜ் பெஜ்ம கிங்குளே எத்துக்கிச்சாய் ரிஜ்சும் ஹரி நுபேக் அந்தத்தகி கம்கே மின் அமதி ஷேதோனி ஷேதோனாகி அமல்து வித்திரேன் ஃபஜ்தனி பூ எக்கங்கமாய் இப்ரமே துருவே கண்ணாகே லஅல்லகும் துஃப்லிஹூன் ஏரும் மேலாங்கி இப்ரமே தின்னுவானிச்சு ding emmen rabu in hutta durwegen fuwe izmal islam maris kelang baba daba ayetekan ek yemam ba fada izmal islam mes kemam banama konfada heje e ayetan ehuri hama erwe suri fada en kamara e maris kelang baba debi e kelang amur fulta kamam ba mihum mes karwar kurati tae jimavreni islam ne kiyagin uleni ekamo kan huri kun ei wanghana wa kamen none komme akas izmal ga etibe bekalunge namaki wes islam ne மிஹாரு மிவுழுவா பேகஜுன வெஸ் கியனீஹம இஸ்லாமுன்ன வலா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹ் ஹிஜ்ரைன் ஹத்தர்வன அஹர் மிஹார ஃபெருன்தனா அசத் வங்னா குவைலத் குதாரி துலை ஹதாய் சலமதாய் தெமிஹும் பிகின் சலாமாய் சலவல்லி இது ரசூலுல்லாஹ் ஃபானாய் ஹங்குராம குளோம வஸ்துகொக்கின் எதி மிஹும் கே கௌம் கே மிஹும் நாய் அதி எஹெம் வெஸ் மிஹும் எக்கொக்கின் உளே வாஹக இவடாகின் ஃபியே மிகமட்டக அஸ்ஹாபேகஜும் குர மக்ஸூம் வங்னா அப்துல் அசத் குதாரி சலமது குஃபானுன திதேன் அகுது குரபா அசாபு எக்கலும் குறை பயக்குவே மச்ச வெறுக்குறவாஃபா பொண்ணு வாஃபியே இக்கலிஃபானும் ஹதீஸ் குறைவியே கலிஃபானும் ஜஸ்கராகின் கொஸ் அசது வங்கா மீனும் திவே தங்கண்டாய் ஹங்குராமக்கோ எவரையும் ஃபஸ்ஸாதே இக்கலிஃபான் ஜஸ்கராகின் மதீனாய் நுக்கோடாகத்தி மொஹர்ம மோகு எத்வோவே தேந்த அத்துரு குறவாஃபா லசோனே கியேத்தன படாகின் அசது வங்கா மீஹுனாய் ஹங்குராம ஃபட்டுவா வரங் அவஸ்குதக்கும் எமீஹும் பதிவே பிஸ்தி விஹாஜி விஜே தேங் எத்தனும் லிபுனு கனி மத்தாகின் மதீனாய் ஜஸ்கராகின் ருஜுவா விஜே மீ ஜஸ்கருகா அபு உபேதானாய் சவுத் புன் அபி வக்காஸ் குஃபானாய் உசைத் புன் ஹுதைர் குஃபானாய் வடாகத்தே மீ லஸ்கருக்கு அதல் சத்தேக பன்சாஹே மீ பேகலும் கென்னை கனிமாய் மக்தக்காந்திய காஃபர் கஜேகியக்கங் ஏனா ருஹுனு உஜூரே தெவ்வாஃபா ஃபஸ்பேக்குல எப்பா பைத்துல் மால நங்கவாஃபா திய கொம்மை மீஹக்கங் ஹஜ்ஜமதாய் இத்த பக்கரிய வியே மீ பேகலும் மதினாய் பேருகா திப்பேவி திஹரே திஹதுவாள்கே மியஹர்கு குறி கொள்கா ஹுசைத் வங்காய் சுஃபியான் புன் ஹாஜிதே கியூனு வெளியக்கு இது ரசூதோய் ஃபானாய் ஹங்குராமே மீஹும் எக்கோக் எகமு தையாரிகா உலே ஹபர் ஜிவோடாகின் ஏனா கதுல் குளோமன் அன்சோரிய பேகலும் விசிரேன் அப்துல்லாஹி புன் உனேஸ் பொனு வியே ஹுசைல் வங்காய் மீஹுனக்கி அரஃபாத்தாய் தாதி காத்துகா உன்ன அருணத்தே விக்கியே தங்கண்டி காத்திவே பைக்கு ஃபை அப்துல்லாஹி புன் உனேஸ் விக்கமாகும் வடாகன்னுவான் உழு வமும் இது ரசூதோய் ஃபானு அரிஹுவாதின் வியே அழுகண்டு எத்தனை கொஸ்கின் உளே இரு தக்கான் திமாவி வாஹகே திக்குமன் இஸ்ன தெப்பும் எதுவே தெம்மி இஸ்னஃபுல் தெவ்வீமா விக்கிஃபான் தத்துல் குரபாபா வடாகின் சுஃபியான் புன் ஹால்தாய் பத்தில் குரபாபியே சுஃபியான் பிரபியே கஜேகியக்கி கொங் கபீதாய்கி மீஹக்கி முஹையவே இக்கலிஃபான் விதாழ்வியே அவரின்னக்கி குசாத் வங்காகி மீஹக்கிமே கஜிஃபான் முகமது கிஃபானாய் ஹங்குராம குளோம மீஹும் ஜமா குரபா வாஹக்கியங் ஏகமங் எஹியுமங் ஐமே ஏனா பிரபியே அவரின் மியுளனீத்திய மசக்கத்துகே தெங்கி கஜிஃபான் விதாழ்வியே முகமது கிஃபானும் எவ்வளவா குத்தக்கி மீஹும் அஜாபாபத குத்திகே காபஃபேங் உணுகு கோஸ் குரபா இஹ் மீஹுங்க புத்தி மயக்கம்கா ஹத்து அணியே இக்கமக்கு அதிகம இகந்தங் எதனி குறியரமுன்னே சுஃபியான் பிரஃபியே எவ்வளவுபணி அதி மகாஜ மீஹக்கா பத்தல் நோய்கின்னே தெம் மிபாவத்துக்கு வாஹக தக்கமுங்கொஸ் ஏனாக ஹிபாய பதிஜே இக்கலேகிஃபான் மி ஹிபாய மெஹ்மான கொம்கா பாஜாஃபியே மிரே ரேகனுகா தெமியும் எக்குகா ஹிங்கா நுக்கும ஹங்குராமாக சல்யா குரமும் மீஸ்தகும் உளே தங்கண்டாய் துருவே அடுபடு எவிஹுன நொய்வேஹா ஹிசாப தேவமும் இக்கலேகிஃபான் குல்லியக்க மீனாக எபோ கண்டுபாகின் எபோ ஹிப்பாகின் ஃபர்பத்தவு மச்ச ஃபிலாவடாகின் ஃபியே அனைத்து வகு ஏனாகி கவுமுக மீஹுன மிகங் எய்யின் இக்கலேகிஃபான் ஹோதா நுக்குமகே உளே நுபெவனே தெங்க கலேகிஃபான் ரேகனுகா ரத்துருக்குரபமும் துவால் ஃபில்லவாகின் உளுபமும் மதீனாயின் எபொலாகின் வடாகின் ஃபியே மிகன் தவுகா மிக்கலேகிஃபான் மதீனாயின் பேருகாவி அசாரே சரியத்து மியஹர்கு சுஃபர்மகு திரேகா குலேஷங்காகி மீஹும் உளேகுத்தவு ஹபர் வெல்லேம சுலாமாய் சுலாலி இது ரசூலுல்லாஹி ஃபான் அசாவு பேக்கலும் குறை திஹ பேக்கலும் ஃபணுவியே மீ திஹ பேக்கலும் ஃபணுவி பாரதேவி கியே வங்கையாய் அபுதேவி கியே வங்கையாய் மீது பேமியும் குறை மதீனாய் ஆ பயக்கு மீஹுனாய் இக்குவே மீ பேமியும் ஐ திமாவரின் இஸ்லாமே ஜிகம் கஃபால் குக்கிங் தீன் தஸ்கொத்தேனே பயக்கு ஃபணுபும் எதிகென்னே மீ ஃபணுவி திஹ மீஹும் குறை வெறியக்கம் கா லப்பா பவனி ஆசுன் முன் சாபித்தில் அன்சோரி மிகல் இஃபானே மீ திஹ பேக்கலும் எபேமியுனா இக்குகா தத்துர் குரபாஃபா ரஜி அவி கியே மன்சிலாய் ஹமே படாகித்தனா மீ பேமிஹுங்க மகர் ஃபாழ்கோ ஹுசாஜ் வங்காய் மீஹுன தியவாமியும் எதும் எதுமுக மச்சங் இஸ்லாமுங்க பேக் கோயாகி மீசாவங் அவதீஜிக்கங் அங்கா ஹதாய்புகவே மீ ஹுசாஜ் வங்கையாக்கி அப்துல்லாஹி முன் உனேஸ் வடாகிங் எவரிங்கி வெறி சுஃபியான் முன் ஹாஜி துகத்தில் குறைவி பாகா மீஹுனே மீ பேமிஹுன மிகங் எங்குமும் எவரேங் குறை துசத்தே மீஹுங் ஆஸ் மீ மது மீஸ் குழாய் திமா கொல்லாபியே மீ பேகல்னா எக்குகா மீஹும் ஃபிலாஜ் ஜவ்வே